தவிர்தானி தானி தொந்தானி தழல் தோந்திரனா தவிர்தானி தானி தொந்தானி தழல் தோந்திரனா தானி தானி தொந்தானி தழல் தோந்திரனா தோந்திரனா தோந்திரனா தவிர்தானி தானி தொந்தானி தழல் தோந்திரனா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திர்ணா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திர்ணா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திர்ணா தத்ரதானி தானி தோம் தானி தாலல் தோம் திர்ணா தத்ரதானி தானி தோம் தானி தாலல் தோம் திர்ணா தக தக தக தக தலிகடு தலிகடு தக தலிகடு தக திராம் கிட்டா கிட்டா தக தக தக தலிகடு தக தும கிட்டா தக தக தக தா திர்ணா திர்ணா திர்ணா தத்ரதானி தானி தோம் தானி தாலல் தோம் திர்ணா தானி தானி தோம் தானி தாலல் தோம் திர்ணா தத்ரு தானி தானி தும் தானி தாலல் தோம் திர்ணா சங்கீத் புஜன் பிரியா சந்த் ஜாகிரதங் நாகரதங் பாகரதங் பாஜே காகரதங் காஜே மகா காஜ காஜே தாகரதங் தீரம் தொக்கங் கடாக்கங் தாகரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திர்ணா திர்ணா திர்ணா.